0: சொல்லுவோ ABCDEFGHIS NO மச்சாக்கு கிட்டு பிட்டு காஷோருவோ
1: ஆர்டர் ஆர்டர்